சுருத்தும் சங்கரம் ரன்மே சுற்றே போனான் லக்ஷுத்தி லக்ஞான ஜான் படிக்க பார்ப்புறான் ஜர்கர்த்திய கருணா கியா லிகா ஆமணி ஜான் நாற்

திருமோல் கிருஷ்ண பாரா ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் அத்தோலுக்கு பா